0: லவ்தேதூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை
2: இன்றைய புனிதர் அன்னை ஓர் அதிசயம் மற்றும் செய்திகள். இன்றைய புனிதர்
3: ஜூலை 18 புனித புரூனோ. இத்தாலி நாட்டில் உள்ள சொலேரோ பகுதியில் வாழ்ந்த இறைபக்தி நிறைந்த குடும்பத்தில் கிபி 1049 ஆண்டு பிறந்தார் புரூனோ. சிறு வயது முதல் இறைபக்தியில் சிறந்து விளங்கிய இவர் பெனடிக்டன் துறவர சபையினில் சேர்ந்து கிபி 1079 ஆண்டு அருட்குருவானார். இத்தாலியின் சியன்னா பகுதியில் பங்கு தந்தையாக நியமனம் செய்யப்பட்ட புரூனோ அப்பங்கு மக்களின் விசுவாசத்தினை உறுதிப்படுத்தி மறைப்பணிகளை செய்தார். நற்கருணை ஆண்டவரின் பக்தியில் சிறந்து விளங்கிய அருட்தந்தை புரூனோ 4 திருத்தந்தையர்களுக்கு ஆலோசகராக பணியாற்றினார். கிபி 1080 ஆண்டு இத்தாலியின் செயினி மறைமாவட்ட ஆயராக உயர்த்தப்பட்ட புரூனோ கிபி 1086 ஆண்டு கர்தினாலாக உயர்த்தப்பட்டு ஆண்டவரின் பணிகளை அர்ப்பணிப்போடு செய்தார். கிபி 1099 ஆண்டு தன்னை ஆயர் பணியிலிருந்து விடுவித்துக் கொண்ட இவர் திருத்தந்தையின் வேண்டுகோளின்படி மீண்டும் ஆயர் பணியினை ஏற்று ஆண்டவரின் பணிகளை செம்மையோடு செய்தார். எழுதுவதிலும் மறையுரையாற்றுவதிலும் ஆர்வம் கொண்ட ஆயர் புரூனோ கிபி 1123 ஆண்டு ஜூலை 18 நாள் விண்ணக பிறப்படைந்தார். தன் வாழ்நாளில் திருத்தந்தையர்களோடு நல் உறவாடி திருச்சபையின் வளர்ச்சிக்காக பாடுபட்ட ஆயர் புரூனோவை திருத்தந்தை 3 லூசியஸ் கிபி 1183 ஆண்டு செப்டம்பர் 5 நாள் புனிதராக உயர்த்தினார். புனித புரூனோவின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நமது மறை மாவட்டத்தில் தேவ அழைத்தல் பெருக வேண்டுமென்று ஜெபிப்போம்.
2: அன்னை ஓர் அதிசயம்.

நம்பிக்கையின் அன்னை. மனித வாழ்க்கையில் நாம் எத்தனையோ விஷயங்களை சம்பாதித்தாலும் சில நேரங்களில் எல்லாமே நம்மை விட்டு போய்விடுகிறது. செல்வம் அழியலாம், ஆரோக்கியம் குறையலாம், ஏன் நாம் பெரிதும் நம்பிய உறவுகள் கூட நம்மை காயப்படுத்திவிட்டு பிரியலாம். ஆனால் எல்லாமே இழந்த பிறகும் கூட ஒரு மனிதனை இந்த உலகில் இன்னும் வாழ வைத்து கொண்டிருப்பது எது தெரியுமா? அதுதான் நம்பிக்கை. அந்த நம்பிக்கைக்கு ஒரு தாயின் முகத்தை கொடுத்தவள்தான் நம்பிக்கையின் அன்னை. இருளுக்குப் பின் வெளிச்சம் வருவது போல் ஒவ்வொரு தோல்விக்கு பிறகும் வெற்றி உண்டு. வாழவே வழியில்லை என்று சோர்ந்து போய் நிற்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் புது வெளிச்சத்தை காட்டி வழிநடத்துபவள்தான் அன்னை மரியாள். இந்த நம்பிக்கையின் அன்னை என்ற பெயருக்கு பின்னால் ஒரு ஆழமான விவிலிய பின்னணி உள்ளது. தேவதூதர் மரியாளிடம் வந்து அந்த அதிசய செய்தியை சொன்னபோது, உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று அவர் கீழ்ப்படிதலோடு சொன்ன அந்த ஒரு வார்த்தைதான் உலகிற்கே மாபெரும் நம்பிக்கையாக மாறியது. அது மட்டுமல்ல, கல்வாரி மலையில் சிலுவையின் அடியில் தனது மகன் இரத்தம் சிந்தி இறந்து கொண்டிருந்த போது, எல்லாமே முடிந்துவிட்டது என்று மற்றவர்கள் நினைத்த வேளையிலும் அன்னை மரியாள் மட்டும் தனது நம்பிக்கையை சிறிதும் கைவிடவில்லை. அந்த அசைக்க முடியாத விசுவாசத்திற்கு இறைவன் வழங்கிய பதில்தான் இயேசுவின் உயிர்த்தெழுதல். எனவேதான் இக்கட்டான சூழலில் தவிக்கும் நமக்கு மரியாளை விட சிறந்த ஒரு நம்பிக்கையின் முன் உதாரணம் வேறு யாரும் இருக்க முடியாது. திருஅவை வரலாற்றை திரும்பி பார்த்தால், மக்கள் எப்போதெல்லாம் பெரும் போர்களாலும் பஞ்சத்தாலும் தீராத நோய்களாலும் பாதிக்கப்பட்டார்களோ, அப்போதெல்லாம் அவர்களுக்கு ஒரு மாபெரும் அடைக்கலமாக இருந்தது இந்த நம்பிக்கையின் அன்னைதான். குறிப்பாக 15 மற்றும் 16 நூற்றாண்டுகளில் ஐரோப்பிய நாடுகளில் போர் தீவிரமாக இருந்த காலத்தில் எங்களுக்கு ஒரு விடிவு காலம் வராதா என்று மக்கள் ஏங்கிய போது, அன்னை மரியாள் ஒரு ஒளியாக தோன்றி அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தார். அன்னை மரியாளின் இந்த பக்தி என்பது வெறும் சடங்கு மட்டுமல்ல, இது சோர்ந்து போயிருக்கும் நமது உள்ளங்களுக்கு கிடைக்கும் ஒரு பலம் வாய்ந்த அருமருந்து போன்றது. நிச்சயம் நல்லது நடக்கும் என்கின்ற அந்த தாராள நம்பிக்கையை அன்னை நமக்கு இன்றும் தந்து கொண்டே இருக்கிறார். நம்பிக்கையின்

மக்களுக்கு புதிய நம்பிக்கையை வழங்க திருவுளம் கொண்டார். 1871 ஜனவரி 17 நாள் இரவு அந்த கிராமத்தை சேர்ந்த சில குழந்தைகளுக்கு அன்னை மரியாள் வானில் காட்சி அளித்தார். நட்சத்திரங்கள் சூழ்ந்த நீல நிற ஆடை அணிந்து மிகவும் அமைதியான முகத்தோடு அன்னை காட்சியளித்தார். கடவுள் உங்களை விரைவில் காப்பாற்றுவார். குழந்தைகளே, நீங்கள் அதிகமாக ஜெபியுங்கள். உங்கள் நம்பிக்கையை மட்டும் ஒருபோதும் இழக்காதீர்கள் என்ற ஆறுதல் செய்தியை அன்னை அவர்களுக்கு வழங்கினார். அன்னை அங்கே தோன்றிய அதே வேளையில் கிராமத்தை சூழவிருந்த எதிரி படைகள் மர்மமான முறையில் முன்னேற முடியாமல் திகைத்து நின்றனர். அன்னையின் காட்சிக்கு பிறகு மிக விரைவாக போர் நிறுத்தப்பட்டது. ஒரு இரத்த துளியும் சிந்தப்படாமல் அந்த கிராமம் முழுமையாக காப்பாற்றப்பட்டது. இது ஏதோ தற்செயலாக நடந்த நிகழ்வு அல்ல. மக்கள் நம்பிக்கை இழந்த தருணத்தில் அன்னை அவர்கள் பக்கம் நின்று செய்த மாபெரும் அற்புதம் இது. இதனால்தான் அன்னை மரியாள் நம்பிக்கையின் அன்னை என்று உலகம் முழுவதும் போற்றப்படுகிறார். நம் வாழ்விலும் பிரச்சனைகளை நம்மை சூழ்ந்து எதிர்காலமே இருளாக தெரியும் போது ஜெபியுங்கள், நம்பிக்கை இழக்காதீர்கள் என்ற அன்னையின் வார்த்தைகளை நாம் நினைவு கூற வேண்டும். நம்பிக்கையின் அன்னை பொன்மேன் நகரில் காட்சியளித்த அந்த அதிசயத்தை கத்தோலிக்க திரு அவை 1872 ஆண்டிலேயே அதிகாரப்பூர்வமாக அங்கீகரித்தது. அன்று முதல் அந்த இடம் உலகம் முழுவதிலுமிருந்து மக்கள் தேடி வரும் ஒரு மிகப்பெரிய புனித யாத்திரை தலமாக மாறியது. இருளின் ஒளியேற்றும் அடையாளமாக மெழுகுபத்தி ஏற்றி வழிபடும் மரபும் போர் மற்றும் இயற்கை பேரிடர் காலங்களில் அன்னையின் பரிந்துரையை நாடும் சிறப்பு ஜெபமுறைகளும் திரு அவை மரபுகளாக இன்றும் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றன. அன்னையின் ஆலயத்திற்கு வரும் பக்தர்கள் இன்றும் ஏராளமான புதுமைகளை சாட்சிகளாக கூறுகின்றனர். அன்னை இளைஞர்களுக்கு சொல்லும் செய்தி மிகவும் எளிமையானது. தோல்வி என்பது முடிவல்ல, அது ஒரு புதிய தொடக்கம். விழுந்தாலும் பயப்படாதே, எழ உனக்கு உதவ நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதே அது. உடைந்த உறவுகளும் புரியாத கண்ணீரும் நிறைந்த குடும்பங்களுக்கு அன்னை விடுக்கும் அழைப்பு என்னவென்றால், மௌனங்களை உடைத்து ஒருவரோடு ஒருவர் பேசத் தொடங்குங்கள் என்பதே. உலகிற்கு அன்னை மரியாள் வழங்கும் மிக முக்கியமான செய்தி இதுதான். இருளே இறுதியானது அல்ல. உங்கள் நம்பிக்கையை மட்டும் ஒருபோதும் இழந்து விடாதீர்கள். ஜெபத்தை கைவிடாதிருப்பீர்கள் என்றால் என் மகன் இயேசு உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். இக்கட்டான தருணங்களில் நாம் எடுக்கும் ஜெபம் என்ற ஆயுதமே நம்மை இருளிலிருந்து வெளியே கொண்டு வரும். அன்னை காட்டிய அந்த ஒளி நம் வாழ்வின் இரண்டு பக்கங்களை நிச்சயம் வெளிச்சமாக்கும். குறிப்பாக இளைஞர்களும் குடும்பத் தலைவர்களும் தங்கள் தோள்களில் சுமக்கும் பொறுப்புகள் சில நேரங்களில் பாரமாக தோன்றலாம். இனி என்ன செய்ய போகிறோம் என்ற கேள்வி எழும்போது, உங்கள் கடந்த கால வெற்றிகளையும் நீங்கள் கடந்து வந்த பாதையையும் ஒருமுறை திரும்பி பாருங்கள். விழுந்த இடமெல்லாம் எழுந்ததற்கான சாட்சிகளே. எனவே உடைந்த உறவுகளோ அல்லது இழந்த வாய்ப்புகளோ உங்களை முடக்கிவிடக்கூடாது. ஒரு கதவு அடைக்கப்பட்டால் மற்றொரு ஜன்னல் திறக்கப்படும் என்ற எதிர்பார்ப்போடு நம்பிக்கையை விதைப்போம். நம்பிக்கை என்பது நாம் இழந்த அனைத்தையும் மீட்டெடுக்கும் ஒரு மாபெரும் சக்தியாகும். இருள் எவ்வளவு அடர்ந்ததாக இருந்தாலும் ஒரு சிறிய ஒளிக்கீற்று அதனை விளக்கிவிடும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். நம் வாழ்வின் சவால்களைக் கண்டு அஞ்சாமல் என்னால் முடியும் என்ற உறுதியோடு அடுத்த அடியை எடுத்து வைப்போம். இழப்புகளையும் தோல்விகளையும் கண்டு சோர்ந்து போகாமல் நம்பிக்கையை துணையாக கொண்டு பயணித்தால் வெற்றி என்பது நிச்சயம் நமதாகும். அந்த தளராத நம்பிக்கை நம் அனைவரின் வாழ்விலும் ஒளியேற்றி அமைதியையும் முன்னேற்றத்தையும் தரட்டும்.

0: செய்திகள்.
1: திருத்தந்தை 14 லியோ அவர்களின் சிறப்பு தூதரக பன்னாட்டு உறவுகளுக்கான திருப்பீடத்துறையின் செயலர் பேராயர் பால் ரிச்சர்ட் காலகர் அவர்கள், லத்தீன் வழிபாட்டு முறை கத்தோலிக்க திரு அவையின் கட்டமைப்புகள் புதுப்பிக்கப்பட்டதன் 35 ஆண்டு விழாவில் பங்கேற்பதற்காக உக்ரைன் பயணத்தை தொடங்கியுள்ளார். ஜூலை 19 ஞாயிறன்று பெர்டிசிவ் நகரில் உள்ள மவுண்ட் கார்மேல் அன்னை திருத்தலத்தில் நடைபெறும் முக்கிய திருப்பலி புனித 2 ஜான்பால் அவர்களின் 2001 உக்ரைன் திருத்தூது பயணத்தையும் நினைவு கூறும். போர் காரணமாக உக்ரைன் வான்வெளி மூடப்பட்டிருப்பதால் ஜூலை 16 அன்று போலந்தின் கிரகவுக்கு வந்த பேராயர் காலகர் அவர்கள் உக்ரைனுக்கான திருத்தந்தையின் அரசு தூதரக பேராயர் ஸ்வால்தாஸ் குல்வோகசி அவர்களுடன் சாலை வழியாக உக்ரைனுக்கு சென்றார். எல்லைப் பகுதியில் உக்ரைன் அரசின் அதிகாரிகளும் திருப்பிடத்திற்கான உக்ரைன் தூதரும் அவரை வரவேற்றனர். பின்னர் லிவிவ் நகரில் லத்தீன் வழிபாட்டு முறை பேராயர் மியோசிசிவாவ் மோக்கர்சிக்கி அவர்களை சந்தித்த அவர், நீதியுடனான அமைதியே இந்த போரின் உண்மையான முடிவு, உக்ரைன் மக்களின் துயரங்களை திரு அவையும் திருத்தந்தையும் மறக்கவில்லை என்று வலியுறுத்தினார்.
2: கடந்த 2025 ஆண்டு அக்டோபர் 10 அன்று போர் நிறுத்தம் அமலுக்கு வந்த போதிலும் காசாவில் மனிதாபிமான நெருக்கடி தொடர்வதாக எருசலேம் லத்தீன் வழிபாட்டு முறையின் முதன்மை அருள் பணியாளரான ஆயர் வில்லியம் ஷோமாலி அவர்கள் தெரிவித்துள்ளார். வத்திக்கான் செய்திக்கு அளித்த பேட்டியில் இவ்வாறு கூறியுள்ள ஆயர் ஷோமாலி அவர்கள், போர் நிறுத்தத்திற்கு பிறகும் கடந்த 9 அப்பகுதியில் இஸ்ரேலிய ராணுவ நடவடிக்கைகள் தொடர்வதால் அங்குள்ள நிலைமை பெரும்பாலும் மாறாமலேயே உள்ளது என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். போர் நிறுத்தம் தொடங்கியதிலிருந்து 265 குழந்தைகள் உட்பட 1000 மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளனர் மற்றும் 3400 பேர் காயமடைந்துள்ளனர் என்றும், தற்போது காசாவின் 47% பகுதிக்குள் மட்டுமே பாலஸ்தீனியர்கள் முடக்கப்பட்டுள்ளனர் என்றும் காசாவின் நலவாழ்வு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதேவேளையில் வீடுகள், பள்ளிகள், பல்கலைக்கழகங்கள், குடிநீர் மற்றும் மின்சார அமைப்புகள் உட்பட அப்பகுதியின் 80% உள்கட்டமைப்புகளும் அழிக்கப்பட்டுள்ளன. இதனால் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் தொடர்ந்து கூடாரங்களில் வாழ்ந்து வருகின்றனர். மனிதாபிமான உதவிகள் தொடர்ந்து குறைவாகவே கிடைக்கும் சூழலில் காசாவிற்குள் சில மருந்துகள் கொண்டு வரப்பட்டாலும் அவை போதுமானதாக இல்லை. மேலும் சிறிய தற்காலிக சந்தைகள் மூலமாகவே உணவுகள் விற்கப்படுகின்றன. வேலையற்ற பல குடும்பங்கள் லத்தீன் வழிபாட்டு முறை மறைமாவட்டம் வழங்கும் நிதி உதவியின் மூலம் உணவை பெற்று உயிர் வாழ்கின்றனர்.
1: மத்திய கிழக்கில் இடம்பெற்று வரும் மோதலால் ஏற்படும் திடீர் பொருளாதார சரிவால் இந்த ஆண்டின் இறுதிக்குள் மேலும் 2.3 அதிகமான குழந்தைகள் வறுமைக்குள் வீழக்கூடும் என்றும், இது பல ஆண்டுகால உலகளாவிய முன்னேற்றத்தை பின்னோக்கி செல்ல வைக்கும் என்றும் யுனிசெஃப் அமைப்பின் அறிக்கை கவலை தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கில் மட்டுமின்றி உலகம் முழுவதிலும் இடம்பெறும் மோதலுக்கு குழந்தைகளே அதிகபட்ச விலையை கொடுக்கின்றனர் என்று யுனிசெஃப் நிறுவன இயக்குநர் கேத்ரின் ரசல் அவர்கள் தெரிவித்துள்ளார். 167 நாடுகளின் தரவுகளின் அடிப்படையில் அமைந்த இந்த அறிக்கையானது உணவு மற்றும் எரிசக்தி விலை அதிகரிப்பு, உலகளாவிய பொருளாதார இடையூறுகள் மற்றும் ஹார்முஸ் நீரிணையுடன் தொடர்புடைய கப்பல் போக்குவரத்து சிக்கல்கள் ஆகியவை மக்களை அடிப்படை தேவைகளை பணம் கொடுத்து வாங்க முடியாத நிலைக்கு கொண்டு செல்கின்றன என்பதை எடுத்து காட்டுகிறது. இந்த அறிக்கையின்படி யுனிசெஃப் 2 சாத்தியக்கூறுகளை முன்வைக்கிறது. 1, பாதகமான சூழ்நிலையில் ஏறத்தாழ 1.83 குழந்தைகள் கூடுதலாக வறுமையில் விழக்கூடும். 2, மிக கடுமையான நிலை உருவாகும் சூழலில் நீண்ட கால மோதல் அந்த எண்ணிக்கையை 2.34 அதிகரிக்க கூடும் என்று யுனிசெஃப் நிறுவனம் கவலை தெரிவித்துள்ளது. ஏழ்மையான குடும்பங்களை சேர்ந்த குழந்தைகளே கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும், பல குடும்பங்கள் உணவு, கல்வி, மருத்துவ வசதி மற்றும் பிற அத்தியாவசிய தேவைகளை பெற போராடி வருவதாகவும் அந்த நிறுவனம் எச்சரித்துள்ளது.
2: ஈரானிய மின் நிலையங்கள் அல்லது பாலங்கள் மீது அமெரிக்கா எந்த ஒரு தாக்குதலை நடத்தினாலும் மேற்கு ஆசியா முழுவதும் உள்ள உள்கட்டமைப்புகளுக்கு எதிராக கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் என்று ஈரானின் உயர்மட்ட ராணுவ தலைமையகம் எச்சரித்துள்ளது. பேச்சுவார்த்தைக்கு ஈரான் சம்மதிக்காவிட்டால் அடுத்த வாரம் ஈரான் மீதான தாக்குதல்களை அமெரிக்கா விரிவுபடுத்தலாம் என்று அதிபர் டொனால்டு டிரம்ப் அவர்கள் கூறிய கருத்தை தொடர்ந்து இந்த அறிக்கை வெளியாகியுள்ளது. முன்னதாக வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது ஈரான் புதிய தாக்குதல்களை தொடங்கியது. அதே நேரத்தில் வாஷிங்டன் ஈரானுக்குள் உள்ள இலக்குகள் மீது இரவு முழுவதும் தாக்குதல்களை தொடர்ந்தது. போரை முடிவுக்கு கொண்டு வருவதை நோக்கமாக கொண்ட ஆரம்ப கட்ட ஒப்பந்தத்திற்கு சவால் விடும் வகையில் தொடர்ந்து 6 இடம்பெறும் மோதலில் யோர்தான், குவைத் மற்றும் பஹ்ரைனில் உள்ள தளங்களை தாக்கியுள்ளதாக ஈரான் தெரிவித்துள்ளது. ஹார்முஸ் நீரிணையில் அப்பாவி மாலுமிகளை அச்சுறுத்தும் ஈரானியின் திறனை குறைப்பதற்காக பல இடங்களில் 6 தொடர் தாக்குதல்களை நடத்தி அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் அதிகரித்து வரும் இந்த மோதல் குறித்து ஆழ்ந்த கவலையை தெரிவித்த ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்ரஸ் அவர்கள், பதற்றத்தை தணிக்கவும் பேச்சுவார்த்தை மற்றும் தூதரக உறவின் பாதைக்கு திரும்பவும் உடனடி நடவடிக்கைகளை எடுக்க அனைத்து தரப்பினரையும் வலியுறுத்தியுள்ளார்.
0: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசிர் பெறுங்கள்.

0: லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை
2: இன்றைய புனிதர் அன்னை ஓர் அதிசயம் மற்றும் செய்திகள். இன்றைய புனிதர்
3: ஜூலை 18 புனித புரூனோ. இத்தாலி நாட்டில் உள்ள சொலேரோ பகுதியில் வாழ்ந்த இறைபக்தி நிறைந்த குடும்பத்தில் கிபி 1049 ஆண்டு பிறந்தார் புரூனோ. சிறு வயது முதல் இறைபக்தியில் சிறந்து விளங்கிய இவர் பெனடிக்டன் துறவர சபையினில் சேர்ந்து கிபி 1079 ஆண்டு அருட்குருவானார். இத்தாலியின் சியன்னா பகுதியில் பங்கு தந்தையாக நியமனம் செய்யப்பட்ட புரூனோ அப்பங்கு மக்களின் விசுவாசத்தினை உறுதிப்படுத்தி மறைப்பணிகளை செய்தார். நற்கருணை ஆண்டவரின் பக்தியில் சிறந்து விளங்கிய அருட்தந்தை புரூனோ 4 திருத்தந்தையர்களுக்கு ஆலோசகராக பணியாற்றினார். கிபி 1080 ஆண்டு இத்தாலியின் செயினி மறைமாவட்ட ஆயராக உயர்த்தப்பட்ட புரூனோ கிபி 1086 ஆண்டு கர்தினாலாக உயர்த்தப்பட்டு ஆண்டவரின் பணிகளை அர்ப்பணிப்போடு செய்தார். கிபி 1099 ஆண்டு தன்னை ஆயர் பணியிலிருந்து விடுவித்துக் கொண்ட இவர் திருத்தந்தையின் வேண்டுகோளின்படி மீண்டும் ஆயர் பணியினை ஏற்று ஆண்டவரின் பணிகளை செம்மையோடு செய்தார். எழுதுவதிலும் மறையுரையாற்றுவதிலும் ஆர்வம் கொண்ட ஆயர் புரூனோ கிபி 1123 ஆண்டு ஜூலை 18 நாள் விண்ணக பிறப்படைந்தார். தன் வாழ்நாளில் திருத்தந்தையர்களோடு நல் உறவாடி திருச்சபையின் வளர்ச்சிக்காக பாடுபட்ட ஆயர் புரூனோவை திருத்தந்தை 3 லூசியஸ் கிபி 1183 ஆண்டு செப்டம்பர் 5 நாள் புனிதராக உயர்த்தினார். புனித புரூனோவின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நமது மறை மாவட்டத்தில் தேவ அழைத்தல் பெருக வேண்டுமென்று ஜெபிப்போம்.
2: அன்னை ஓர் அதிசயம்.

நம்பிக்கையின் அன்னை. மனித வாழ்க்கையில் நாம் எத்தனையோ விஷயங்களை சம்பாதித்தாலும் சில நேரங்களில் எல்லாமே நம்மை விட்டு போய்விடுகிறது. செல்வம் அழியலாம், ஆரோக்கியம் குறையலாம், ஏன் நாம் பெரிதும் நம்பிய உறவுகள் கூட நம்மை காயப்படுத்திவிட்டு பிரியலாம். ஆனால் எல்லாமே இழந்த பிறகும் கூட ஒரு மனிதனை இந்த உலகில் இன்னும் வாழ வைத்து கொண்டிருப்பது எது தெரியுமா? அதுதான் நம்பிக்கை. அந்த நம்பிக்கைக்கு ஒரு தாயின் முகத்தை கொடுத்தவள்தான் நம்பிக்கையின் அன்னை. இருளுக்கு பின் வெளிச்சம் வருவது போல் ஒவ்வொரு தோல்விக்கு பிறகும் வெற்றி உண்டு. வாழவே வழியில்லை என்று சோர்ந்து போய் நிற்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் புது வெளிச்சத்தை காட்டி வழிநடத்துபவள்தான் அன்னை மரியாள். இந்த நம்பிக்கையின் அன்னை என்ற பெயருக்கு பின்னால் ஒரு ஆழமான விவிலிய பின்னணி உள்ளது. தேவதூதர் மரியாளிடம் வந்து அந்த அதிசய செய்தியை சொன்னபோது, உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று அவர் கீழ்ப்படிதலோடு சொன்ன அந்த ஒரு வார்த்தைதான் உலகிற்கே மாபெரும் நம்பிக்கையாக மாறியது. அது மட்டுமல்ல, கல்வாரி மலையில் சிலுவையின் அடியில் தனது மகன் இரத்தம் சிந்தி இறந்து கொண்டிருந்த போது எல்லாமே முடிந்துவிட்டது என்று மற்றவர்கள் நினைத்த வேளையிலும் அன்னை மரியாள் மட்டும் தனது நம்பிக்கையை சிறிதும் கைவிடவில்லை. அந்த அசைக்க முடியாத விசுவாசத்திற்கு இறைவன் வழங்கிய பதில்தான் இயேசுவின் உயிர்த்தெழுதல். எனவேதான் இக்கட்டான சூழலில் தவிக்கும் நமக்கு மரியாளை விட சிறந்த ஒரு நம்பிக்கையின் முன் உதாரணம் வேறு யாரும் இருக்க முடியாது. திருஆவி வரலாற்றை திரும்பி பார்த்தால் மக்கள் எப்போதெல்லாம் பெரும் போர்களாலும் பஞ்சத்தாலும் தீராத நோய்களாலும் பாதிக்கப்பட்டார்களோ அப்போதெல்லாம் அவர்களுக்கு ஒரு மாபெரும் அடைக்கலமாக இருந்தது இந்த நம்பிக்கையின் அன்னைதான். குறிப்பாக 15 மற்றும் 16 நூற்றாண்டுகளில் ஐரோப்பிய நாடுகளில் போர் தீவிரமாக இருந்த காலத்தில் எங்களுக்கு ஒரு விடிவு காலம் வராதா என்று மக்கள் ஏங்கிய போது அன்னை மரியாள் ஒரு ஒளியாக தோன்றி அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தார். அன்னை மரியாளின் இந்த பக்தி என்பது வெறும் சடங்கு மட்டுமல்ல, இது சோர்ந்து போயிருக்கும் நமது உள்ளங்களுக்கு கிடைக்கும் ஒரு பலம் வாய்ந்த அருமருந்து போன்றது. நிச்சயம் நல்லது நடக்கும் என்கின்ற அந்த தாராள நம்பிக்கையை அன்னை நமக்கு இன்றும் தந்து கொண்டே இருக்கிறார். நம்பிக்கையின் அன்னை என்ற பெயருக்கு உலக புகழ் சேர்த்த தலம் பிரான்ஸ் நாட்டில் உள்ள பொன்மேன் திருத்தலமாகும். 1871 பிரான்ஸ் மற்றும் பெர்சியா நாடுகளுக்கு இடையே போர் மிக தீவிரமாக நடந்து கொண்டிருந்த காலம் அது. எதிரி படைகள் கிராமங்களை சூழ்ந்து கொண்டதால் மக்கள் அனைவரும் தங்கள் உயிரையும் உடைமைகளையும் இழந்து விடுவோம் என்ற மரண பயத்தில் உறைந்து போயிருந்தனர். ஒரு தேசமே நம்பிக்கை இழந்த நிலையில் தவித்து கொண்டிருந்த அந்த இக்கட்டான சூழலில் அன்னை மரியாள் தனது மக்களுக்கு புதிய நம்பிக்கையை வழங்க திருவுளம் கொண்டார். 1871 ஜனவரி 17 இரவு அந்த கிராமத்தை சேர்ந்த சில குழந்தைகளுக்கு அன்னை மரியாள் வானில் காட்சி அளித்தார். நட்சத்திரங்கள் சூழ்ந்த நீல நிற ஆடை அணிந்து மிகவும் அமைதியான முகத்தோடு அன்னை காட்சியளித்தார். கடவுள் உங்களை விரைவில் காப்பாற்றுவார், குழந்தைகளே நீங்கள் அதிகமாக ஜெபியுங்கள், உங்கள் நம்பிக்கையை மட்டும் ஒருபோதும் இழக்காதீர்கள் என்ற ஆறுதல் செய்தியை அன்னை அவர்களுக்கு வழங்கினார். அன்னை அங்கே தோன்றிய அதே வேளையில் கிராமத்தை சூழவிருந்த எதிரி படைகள் மர்மமான முறையில் முன்னேற முடியாமல் திகைத்து நின்றனர். அன்னையின் காட்சிக்கு பிறகு மிக விரைவாக போர் நிறுத்தப்பட்டது. ஒரு இரத்த துளியும் சிந்தப்படாமல் அந்த கிராமம் முழுமையாக காப்பாற்றப்பட்டது. இது ஏதோ தற்செயலாக நடந்த நிகழ்வு அல்ல, மக்கள் நம்பிக்கை இழந்த தருணத்தில் அன்னை அவர்கள் பக்கம் நின்று செய்த மாபெரும் அற்புதம் இது. இதனால்தான் அன்னை மரியாள் நம்பிக்கையின் அன்னை என்று உலகம் முழுவதும் போற்றப்படுகிறார். நம் வாழ்விலும் பிரச்சனைகளை நம்மை சூழ்ந்து எதிர்காலமே இருளாக தெரியும் போது ஜெபியுங்கள், நம்பிக்கை இழக்காதீர்கள் என்ற அன்னையின் வார்த்தைகளை நாம் நினைவு கூற வேண்டும். நம்பிக்கையின் அன்னை பொன்மேன் நகரில் காட்சியளித்த அந்த அதிசயத்தை கத்தோலிக்க திரு அவை 1872 அதிகாரப்பூர்வமாக அங்கீகரித்தது. அன்று முதல்
அந்த இடம் உலகம் முழுவதிலுமிருந்து மக்கள் தேடி வரும் ஒரு மிகப்பெரிய புனித யாத்திரை தலமாக மாறியது. இருளின் ஒளியேற்றும் அடையாளமாக மெழுகுபத்தி ஏற்றி வழிபடும் மரபும் போர் மற்றும் இயற்கை பேரிடர் காலங்களில் அன்னையின் பரிந்துரையை நாடும் சிறப்பு ஜெபமுறைகளும் திரு அவை மரபுகளாக இன்றும் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றன. அன்னையின் ஆலயத்திற்கு வரும் பக்தர்கள் இன்றும் ஏராளமான புதுமைகளை சாட்சிகளாக கூறுகின்றனர். அன்னை இளைஞர்களுக்கு சொல்லும் செய்தி மிகவும் எளிமையானது. தோல்வி என்பது முடிவல்ல, அது ஒரு புதிய தொடக்கம். விழுந்தாலும் பயப்படாதே, எழ உனக்கு உதவ நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதே அது. உடைந்த உறவுகளும் புரியாத கண்ணீரும் நிறைந்த குடும்பங்களுக்கு அன்னை விடுக்கும் அழைப்பு என்னவென்றால், மௌனங்களை உடைத்து ஒருவரோடு ஒருவர் பேசத் தொடங்குங்கள் என்பதே. உலகிற்கு அன்னை மரியாள் வழங்கும் மிக முக்கியமான செய்தி இதுதான். இருளே இறுதியானது அல்ல, உங்கள் நம்பிக்கையை மட்டும் ஒருபோதும் இழந்து விடாதீர்கள். ஜெபத்தை கைவிடாதிருப்பீர்கள் என்றால் என் மகன் இயேசு உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். இக்கட்டான தருணங்களில் நாம் எடுக்கும் ஜெபம் என்ற ஆயுதமே நம்மை இருளிலிருந்து வெளியே கொண்டு வரும். அன்னை காட்டிய அந்த ஒளி நம் வாழ்வின் இரண்டு பக்கங்களை நிச்சயம் வெளிச்சமாக்கும். குறிப்பாக இளைஞர்களும் குடும்பத் தலைவர்களும் தங்கள் தோள்களில் சுமக்கும் பொறுப்புகள் சில நேரங்களில் பாரமாக தோன்றலாம். இனி என்ன செய்ய போகிறோம் என்ற கேள்வி எழும்போது, உங்கள் கடந்த கால வெற்றிகளையும் நீங்கள் கடந்து வந்த பாதையையும் ஒருமுறை திரும்பி பாருங்கள். விழுந்த இடமெல்லாம் எழுந்ததற்கான சாட்சிகளே. எனவே உடைந்த உறவுகளோ அல்லது இழந்த வாய்ப்புகளோ உங்களை முடக்கிவிடக்கூடாது. ஒரு கதவு அடைக்கப்பட்டால் மற்றொரு ஜன்னல் திறக்கப்படும் என்ற எதிர்பார்ப்போடு நம்பிக்கையை விதைப்போம். நம்பிக்கை என்பது நாம் இழந்த அனைத்தையும் மீட்டெடுக்கும் ஒரு மாபெரும் சக்தியாகும். இருள் எவ்வளவு அடர்ந்ததாக இருந்தாலும் ஒரு சிறிய ஒளிக்கீற்று அதனை விளக்கிவிடும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். நம் வாழ்வின் சவால்களைக் கண்டு அஞ்சாமல் என்னால் முடியும் என்ற உறுதியோடு அடுத்த அடியை எடுத்து வைப்போம். இழப்புகளையும் தோல்விகளையும் கண்டு சோர்ந்து போகாமல் நம்பிக்கையை துணையாக கொண்டு பயணித்தால் வெற்றி என்பது நிச்சயம் நமதாகும். அந்த தளராத நம்பிக்கை நம் அனைவரின் வாழ்விலும் ஒளியேற்றி அமைதியையும் முன்னேற்றத்தையும் தரட்டும்.

0: செய்திகள்.
1: திருத்தந்தை 14 லியோ அவர்களின் சிறப்பு தூதரக பன்னாட்டு உறவுகளுக்கான திருப்பீடத்துறையின் செயலர் பேராயர் பால் ரிச்சர்ட் காலகர் அவர்கள், லத்தீன் வழிபாட்டு முறை கத்தோலிக்க திரு அவையின் கட்டமைப்புகள் புதுப்பிக்கப்பட்டதன் 35 ஆண்டு விழாவில் பங்கேற்பதற்காக உக்ரைன் பயணத்தை தொடங்கியுள்ளார். ஜூலை 19 ஞாயிறன்று பெர்டிசிவ் நகரில் உள்ள மவுண்ட் கார்மேல் அன்னை திருத்தலத்தில் நடைபெறும் முக்கிய திருப்பலி புனித 2 ஜான்பால் அவர்களின் 2001 உக்ரைன் திருத்தூது பயணத்தையும் நினைவு கூறும். போர் காரணமாக உக்ரைன் வான்வெளி மூடப்பட்டிருப்பதால் ஜூலை 16 அன்று போலந்தின் கிரகவுக்கு வந்த பேராயர் காலகர் அவர்கள் உக்ரைனுக்கான திருத்தந்தையின் அரசு தூதரக பேராயர் ஸ்வால்தாஸ் குல்வோகசி அவர்களுடன் சாலை வழியாக உக்ரைனுக்கு சென்றார். எல்லைப் பகுதியில் உக்ரைன் அரசின் அதிகாரிகளும் திருப்பிடத்திற்கான உக்ரைன் தூதரும் அவரை வரவேற்றனர். பின்னர் லிவிவ் நகரில் லத்தீன் வழிபாட்டு முறை பேராயர் மியோசிசிவாவ் மோக்கர்சிக்கி அவர்களை சந்தித்த அவர், நீதியுடனான அமைதியே இந்த போரின் உண்மையான முடிவு, உக்ரைன் மக்களின் துயரங்களை திரு அவையும் திருத்தந்தையும் மறக்கவில்லை என்று வலியுறுத்தினார்.
2: கடந்த 2025 ஆண்டு அக்டோபர் 10 அன்று போர் நிறுத்தம் அமலுக்கு வந்த போதிலும் காசாவில் மனிதாபிமான நெருக்கடி தொடர்வதாக எருசலேம் லத்தீன் வழிபாட்டு முறையின் முதன்மை அருள் பணியாளரான ஆயர் வில்லியம் ஷோமாலி அவர்கள் தெரிவித்துள்ளார். வத்திக்கான் செய்திக்கு அளித்த பேட்டியில் இவ்வாறு கூறியுள்ள ஆயர் ஷோமாலி அவர்கள், போர் நிறுத்தத்திற்கு பிறகும் கடந்த 9 அப்பகுதியில் இஸ்ரேலிய ராணுவ நடவடிக்கைகள் தொடர்வதால் அங்குள்ள நிலைமை பெரும்பாலும் மாறாமலேயே உள்ளது என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். போர் நிறுத்தம் தொடங்கியதிலிருந்து 265 குழந்தைகள் உட்பட 1000 மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளனர் மற்றும் 3400 பேர் காயமடைந்துள்ளனர் என்றும், தற்போது காசாவின் 47% பகுதிக்குள் மட்டுமே பாலஸ்தீனியர்கள் முடக்கப்பட்டுள்ளனர் என்றும் காசாவின் நலவாழ்வு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதேவேளையில் வீடுகள், பள்ளிகள், பல்கலைக்கழகங்கள், குடிநீர் மற்றும் மின்சார அமைப்புகள் உட்பட அப்பகுதியின் 80% உள்கட்டமைப்புகளும் அழிக்கப்பட்டுள்ளன. இதனால் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் தொடர்ந்து கூடாரங்களில் வாழ்ந்து வருகின்றனர். மனிதாபிமான உதவிகள் தொடர்ந்து குறைவாகவே கிடைக்கும் சூழலில் காசாவிற்குள் சில மருந்துகள் கொண்டு வரப்பட்டாலும் அவை போதுமானதாக இல்லை. மேலும் சிறிய தற்காலிக சந்தைகள் மூலமாகவே உணவுகள் விற்கப்படுகின்றன. வேலையற்ற பல குடும்பங்கள் லத்தீன் வழிபாட்டு முறை மறைமாவட்டம் வழங்கும் நிதி உதவியின் மூலம் உணவை பெற்று உயிர் வாழ்கின்றனர்.
1: மத்திய கிழக்கில் இடம்பெற்று வரும் மோதலால் ஏற்படும் திடீர் பொருளாதார சரிவால் இந்த ஆண்டின் இறுதிக்குள் மேலும் 2.3 அதிகமான குழந்தைகள் வறுமைக்குள் வீழக்கூடும் என்றும், இது பல ஆண்டுகால உலகளாவிய முன்னேற்றத்தை பின்னோக்கி செல்ல வைக்கும் என்றும் யுனிசெஃப் அமைப்பின் அறிக்கை கவலை தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கில் மட்டுமின்றி உலகம் முழுவதிலும் இடம்பெறும் மோதலுக்கு குழந்தைகளே அதிகபட்ச விலையை கொடுக்கின்றனர் என்று யுனிசெஃப் நிறுவன இயக்குநர் கேத்ரின் ரசல் அவர்கள் தெரிவித்துள்ளார். 167 நாடுகளின் தரவுகளின் அடிப்படையில் அமைந்த இந்த அறிக்கையானது உணவு மற்றும் எரிசக்தி விலை அதிகரிப்பு, உலகளாவிய பொருளாதார இடையூறுகள் மற்றும் ஹார்முஸ் நீரிணையுடன் தொடர்புடைய கப்பல் போக்குவரத்து சிக்கல்கள் ஆகியவை மக்களை அடிப்படை தேவைகளை பணம் கொடுத்து வாங்க முடியாத நிலைக்கு கொண்டு செல்கின்றன என்பதை எடுத்து காட்டுகிறது. இந்த அறிக்கையின்படி யுனிசெஃப் 2 சாத்தியக்கூறுகளை முன்வைக்கிறது. 1, பாதகமான சூழ்நிலையில் ஏறத்தாழ 1.83 குழந்தைகள் கூடுதலாக வறுமையில் விழக்கூடும். 2, மிக கடுமையான நிலை உருவாகும் சூழலில் நீண்ட கால மோதல் அந்த எண்ணிக்கையை 2.34 அதிகரிக்கக்கூடும் என்று யுனிசெஃப் நிறுவனம் கவலை தெரிவித்துள்ளது. ஏழ்மையான குடும்பங்களைச் சேர்ந்த குழந்தைகளே கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும், பல குடும்பங்கள் உணவு, கல்வி, மருத்துவ வசதி மற்றும் பிற அத்தியாவசிய தேவைகளை பெற போராடி வருவதாகவும் அந்த நிறுவனம் எச்சரித்துள்ளது.
2: ஈரானிய மின் நிலையங்கள் அல்லது பாலங்கள் மீது அமெரிக்கா எந்த ஒரு தாக்குதலை நடத்தினாலும் மேற்கு ஆசியா முழுவதும் உள்ள உள்கட்டமைப்புகளுக்கு எதிராக கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் என்று ஈரானின் உயர்மட்ட ராணுவ தலைமையகம் எச்சரித்துள்ளது. பேச்சுவார்த்தைக்கு ஈரான் சம்மதிக்காவிட்டால் அடுத்த வாரம் ஈரான் மீதான தாக்குதல்களை அமெரிக்கா விரிவுபடுத்தலாம் என்று அதிபர் டொனால்டு டிரம்ப் அவர்கள் கூறிய கருத்தை தொடர்ந்து இந்த அறிக்கை வெளியாகியுள்ளது. முன்னதாக வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது ஈரான் புதிய தாக்குதல்களை தொடங்கியது. அதே நேரத்தில் வாஷிங்டன் ஈரானுக்குள் உள்ள இலக்குகள் மீது இரவு முழுவதும் தாக்குதல்களை தொடர்ந்தது. போரை முடிவுக்கு கொண்டு வருவதை நோக்கமாக கொண்ட ஆரம்ப கட்ட ஒப்பந்தத்திற்கு சவால் விடும் வகையில் தொடர்ந்து 6 இடம்பெறும் மோதலில் யோர்தான், குவைத் மற்றும் பஹ்ரைனில் உள்ள தளங்களை தாக்கியுள்ளதாக ஈரான் தெரிவித்துள்ளது. ஹார்முஸ் நீரிணையில் அப்பாவி மாலுமிகளை அச்சுறுத்தும் ஈரானியின் திறனை குறைப்பதற்காக பல இடங்களில் 6 தொடர் தாக்குதல்களை நடத்தி அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் அதிகரித்து வரும் இந்த மோதல் குறித்து ஆழ்ந்த கவலையை தெரிவித்த ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்ரஸ் அவர்கள், பதற்றத்தை தணிக்கவும் பேச்சுவார்த்தை மற்றும் தூதரக உறவின் பாதைக்கு திரும்பவும் உடனடி நடவடிக்கைகளை எடுக்க அனைத்து தரப்பினரையும் வலியுறுத்தியுள்ளார்.
0: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசிர் பெறுங்கள்.

0: லவ்தேதுர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை குரல் வழி இறைமொழி மற்றும் ஞாயிறு மறைவுரை சிந்தனை. குரல் வழி இறைமொழி.
2: குரல் வழி இறைமொழி தொடர் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இதில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி நிறைந்த வாழ்த்துகள். அறன் வலியுறுத்தல் என்ற அதிகாரத்திலே நாம் இருக்கின்றோம். குறள் எண் 39 இன்று நாம் பார்க்கின்றோம். அறத்தான் வருவதே இன்பம், மற்றெல்லாம் புறத்த புகழும் இல. அறத்தான் வருவதே இன்பம், அறத்தோடு பொருளீட்டி இன்பமாக வாழ வேண்டும், எல்லாரும் அன்புற்று இன்புற்று ஒன்றித்து வாழ வேண்டும். இவை எல்லாம் தான் இறையாட்சி நெறியினுடைய உள்ளடக்கங்கள். அப்படியெல்லாம் வாழ்வதற்கு இங்கு அறம் வேண்டும். ஏனென்றால் அறத்தான் வருவதே இன்பம். இன்பம் என்பது அறத்தால் வருவதுதான் இன்பம். மேலோட்டமான, பொய்யான, தற்காலிகமான, உணர்ச்சி வயமான சில இன்பங்கள், சிற்றின்பங்கள் படையெடுத்து கொண்டு வரலாம். ஆனால் அவையெல்லாம் இன்பமாகா. இன்பம் என்பது, உண்மையான இன்பம் என்பது அது அறத்தினால் வெளிப்படுத்தப்படுகின்ற ஒன்றாக இருக்கக்கூடும். அதான் அந்த குறள் கூறுகிறது, அறத்தான் வருவதே இன்பம், மற்றெல்லாம் புறத்த. புறத்த என்றால் அவையெல்லாம் இன்பம் அல்ல, அவையெல்லாம் துன்பம், இன்பத்துக்கு எதிரானது. தற்காலிகமாக அந்த நேரத்தில் உணர்ச்சி வயப்பட்ட சூழலில் அது இன்பமாக தோன்றினாலும் அதன் பிறகு அதை பார்த்தால் அது துன்பமாகத்தான் முடியும். எனவேதான் மற்றெல்லாம் புறத்த. அதோடு புகழும் இல. ஒரு உண்மையான இன்பம் என்றால் அந்த இன்பத்தை துய்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு புகழும் கிடைக்க வேண்டும். ஆனால் புகழே கிடைக்காத அளவுக்கு ஒரு இன்பம் கிடைக்கின்ற ஒரு செயலை ஒருவர் செய்கிறார் என்றால் அங்கு ஏதோ சிக்கல் இருக்கிறது. அறத்தான் வருவதே இன்பம். எனவே இன்று நாம் தீர்மானிக்க வேண்டிய ஒன்று அறம். அறங்கள் இங்கு பெருக வேண்டும், அவற்றின் ஊடாக வருகின்ற இன்பங்கள் பெருக வேண்டும். இன்று ஒரு 500 ரூபாய் செலவிட்டு கதாநாயகர்கள் போன்று எண்ம பதாகைகளில், டிஜிட்டல் பேனர் என்று சொல்கிறார்கள், அங்கு தங்களுடைய படங்களை எல்லாம் பதித்து அதிலே இன்பம் காண்கிற இளைஞர் கூட்டத்தை நாம் பார்க்கிறோம், அரசியல் தலைவர்களுடைய கூட்டத்தை நாம் பார்க்கிறோம். அவையெல்லாம் சிற்றின்பங்கள். ஆனால் உண்மையான கதாநாயகர்களாக இருக்க வேண்டும். தியாகங்கள் செய்து இந்த சமூகத்திற்கான நற்பணி ஆற்றி அதன் அடிப்படையிலே அங்கு உயர்ந்து நிற்க வேண்டும். அவையெல்லாம் தான் அறம். அந்த அறத்தான் வருவதுதான் இன்பம் என்று நாம் பார்க்கிறோம். உங்களுடைய செயலின் பயனை நீங்கள் துய்ப்பீர்கள், அனுபவிப்பீர்கள் என்று நீதிமொழிகள் சொல்வதை நாம் பார்க்கின்றோம். ஆக நாம் என்ன அடிப்படையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறோமோ அந்த அடிப்படையிலான இன்பமோ துன்பமோ அது தொடரும். நமக்கு உண்மையான இன்பம் தொடர வேண்டும் என்றால் அந்த இன்பத்துக்கான அடித்தளமாக அறம் இருக்க வேண்டும். அறத்தை நாம் மீறிவிடக்கூடாது. அறச் செயல்கள் என்பது இங்கு தொடர வேண்டும். எனவேதான் நாம் பார்க்கிறோம், இறைமகன் இயேசு பசியாக இருக்கின்ற பொழுது சாத்தான் வந்து சோதிக்கிறது, கல்லை அப்பமாக மாற்றி என்று. ஆனால் கல் கல்லாக இருக்க வேண்டும், அதை அப்பமாக மாற்றிவிடக் கூடாது. தான் பசியாக இருக்கிறோம் என்பதற்காக அறந்தவரிய ஒரு செயலை செய்துவிடக் கூடாது. அந்த வகையில் நாம் இறைமகன் இயேசு சுட்டிக்காட்டுகிற அந்த வழித்தடத்தில் நாம் பசியாக இருந்தாலும் கூட அங்கு அறத்தை மீறிவிடக் கூடாது. ஒரு பழமொழி ஒன்று சொல்கிறது, பசி வந்தால் 10 பறந்துவிடும். அது அறநெறியாளர்களுக்கு அல்ல, சாதாரண மனிதர்களுக்குத்தான். பசி வந்தால் என்ன, இறப்பு வந்தால் என்ன, எது வந்தால் என்ன, அங்கு அறம் மீறப்பட்டு விடக்கூடாது. இதை வலியுறுத்துகின்ற ஒரு நாளாக இந்த நாளை நம்முடைய வாழ்க்கை வரலாற்றிலே நாம் பதித்துக் கொள்வோம். நம் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே இந்த அறத்தை வலியுறுத்துகிறவர்களாக திகழ்வதற்கு நாம் முயற்சி மேற்கொள்வோம். எனவே மீண்டும் ஒரு முறை அந்த திருக்குறளை சொல்வதற்கு முயல்வோம். அறத்தான் வருவதே இன்பம், மற்றெல்லாம் புறத்த புகழும் இல. இறைவனுக்கு திருவுளமானால் குறள் வழி இறைமொழி நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம். அதுவரையில் உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கமும் நன்றியும்.
1: ஞாயிறு மறைவுரை சிந்தனை.

இதில் எதிரிகளை வெற்றி கொண்டு வெற்றிவாகி சுட வேண்டும் என்ற அந்த கருத்து மட்டுமே அவன் கண் முன்பாக இருக்கிறது. ஒரு கவிஞனுக்கு இந்த உலகம் என்பது அழகிய ஒரு புதையல், இயற்கையை நோக்கி அதனுடைய அழகினுடைய வியப்பில் கவிதை வழியாக அதை எடுத்து சொல்ல ஆரம்பிக்கின்றார். ஒரு தொழிலதிபருக்கு இந்த உலகம் என்பது ஒரு வியாபார கூடம், ஒரு வியாபார சந்தை. எப்படி இந்த உலகத்தை சந்தையாக பயன்படுத்தி கொள்ளலாம் என்ற நோக்கில் இந்த உலகத்தை அவர் வியாபார சந்தையாக பார்க்கின்றார். ஆனால் இன்றைய நற்செய்தியின் வழியாக இறைவன் நமக்கு சொல்லுகின்றது, இந்த உலகம் என்பது ஒரு அழகிய வயல் ஆக இருக்கிறது. நம்முடைய இந்த வாழ்க்கை என்பது ஒரு நல்ல விதைகளை போல இந்த உலகம் என்னும் வயலில் நாம் ஊன்றப்பட்டிருக்கின்றோம் என்பதை எடுத்து காட்டுகிறது. அப்படி என்றால் கடவுள் என்பவர் ஒரு விவசாயியாக இன்றைய நற்செய்தியிலே படம் பிடித்து காட்டப்படுகின்றார். இந்த கடவுள் என்னும் விவசாயினுடைய குணநலன்களை இன்றைய முதல் வாசகத்தில் சாலமோனின் ஞான நூலில் 12 அதிகாரத்திலே நாம் முதல் வாசகமாக படிக்கின்றோம். எப்படி கடவுளுடைய குணங்கள் என்று விளக்குகின்றன என்று பார்க்கும் பொழுது, கடவுள் நேர்மையுள்ளவராக இருக்கின்றார், எல்லாவற்றிலும் கருத்தாய் இருக்கின்றார், கனிவோடு தீர்ப்பு வழங்குகின்றார், பொறுமையோடு ஆள்கின்றார், பாவங்களிலிருந்து மனமாற்றம் தருகின்றார் என்று அவருடைய கடவுள் என்னும் விவசாயினுடைய குணநலன்களை படம் பிடித்து காட்டுகிறது. ஆம் அன்புக்குரியவர்களே, கடவுள் எல்லாவற்றிலும் கருத்தாய் இருக்கின்றார். ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு விதையும் மீதும் கடவுள் கருத்தாய் இருக்கின்றார், கனிவோடு தீர்ப்பு வழங்குகின்றார், பொறுமையோடு ஆள்கின்றார் என்று நமக்கு சொல்கிறது. இரண்டாவதாக விதையினுடைய தன்மை பற்றி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்துல ஒரு செடிக்கோ ஒரு கொடிக்கோ அந்த விதையினுடைய தன்மை என்பது மாறுபடுவதில்லை. அந்த விதைக்கு உரிய தன்மையின் வழியாக அந்த விதை முளைத்தெழுகிறது, அந்த விதை வளர்கிறது. ஆனால் நம்முடைய வாழ்க்கை என்னும் விதை, அந்த விதையினுடைய தன்மை சுதந்திரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சுதந்திரத்தின் வழியாக நாம் நல்ல விதைகளாகவும் மாற முடியும், அழகியை சேர்ந்த தீய விதைகளாகவும் களைகளாகவும் நாம் மாற முடியும். ஏனென்றால் சுதந்திரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இணைச்சட்டம் 30:15 இறைவார்த்தை சொல்வது போல, நன்மையும் தீமையும் உனக்கு முன்பாக இருக்கிறது, நன்மையை தேர்ந்து கொண்டால் நீ வாழ்வை பெற்றுக் கொள்வாய், தீமையை தேர்ந்தெடுத்துக் கொண்டால் நீ சாவை பெற்றுக் கொள்வாய் என்று இறைவார்த்தை சொல்வது போல, இந்த விதைக்குரிய நம்முடைய வாழ்க்கைக்குரிய தன்மை சுதந்திரத்தினால் நிர்ணயிக்கப்படுகிறது. அதாவது நம்மால் கலைகளாகவும் மாற முடியும், நல்ல செடிகளாகவும் மாற முடியும். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் 12 இறைவார்த்தை நமக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறது, உங்களுக்குள் எவ்விதமான கசப்பான நச்சு பேர் முளைத்து தொல்லை கொடுக்காதபடி பார்த்து கொள்ளுங்கள் என்று இறைவார்த்தை நமக்கு சொல்கிறது. அன்புக்குரியவர்களே, நாம் சுதந்திரத்தை சரியாக பயன்படுத்தி நன்மையை செய்வதற்காக படைக்கப்பட்டவர்கள், நல்ல விதைகளாக நாம் மாற அதற்குரிய பலன்களை கொடுப்பதற்காக படைக்கப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த நன்மையில் நன்மைக்குரிய அந்த விதைகளாக படைக்கப்பட்டும் ஏன் தீமையை நாம் தேர்ந்து கொள்கிறோம் சில நேரங்களிலே என்று ஒரு கேள்வி எழுகிறது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஊன் இயல்பு என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஜென்ம பாவத்தின் விளைவாக பாவத்திற்கு அடிமையாக நாம் மாற்றப்பட்டோம், பாவத்தினுடைய ஆட்சிக்கு உட்பட்டோம், பாவத்திற்கு காரணமான அழகைக்குள்ளுடைய பிடியில் சிக்கிக் கொண்டோம். அதனால் இறை மனித உறவிலே ஒரு விரிசல் ஏற்பட்டது, மனிதனுடைய இயல்பு காயம் அடைந்தது, பலவீனம் அடைந்தது, ஆனால் முற்றிலுமாக அழிக்கப்படவில்லை. இயேசு கிறிஸ்துவுடைய ஒப்பற்ற பலியின் வழியாக, அவருடைய தூய ரத்தம் சிலுவை வழியாக சிந்தப்பட்டதன் வழியாக நாம் பாவத்தின் ஆட்சியிலிருந்தும் அழகையின் பிடியில் இருந்தும் விடுவிக்கப்பட்டோம். பிரிந்த இந்த இறை உறவில், அந்த விரிசலில் இப்பொழுது ஒரு ஒன்றிப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக நாம் அந்த உறவில் நாம் ஒன்றிணைக்கப்பட்டிருக்கின்றோம் இயேசு கிறிஸ்து வழியாக. இருப்பினும் நமக்குள்ளாக இருக்கின்ற இந்த காயமடைந்த மனித

இயல்பு அதை இறையியலில் சொல்லும் பொழுது ஊன் இயல்பு என்று சொல்லுகிறார்கள். ஆங்கிலத்திலே கான்குபிசின் என்று சொல்லுகிறார்கள். இந்த ஊன் இயல்பு என்பது நம்மிடமிருந்து நீக்கப்படவில்லை. இந்த ஊன் இயல்பு என்பது பாவத்தை நோக்கி நம்மை இழுப்பதாக இருக்கிறது, சிற்றின்பத்தை நோக்கி நம்மை இயக்குவதாக இருக்கிறது, சுயநலத்தை நோக்கி நம்மை இழுப்பதாக இருக்கிறது. ஆக இந்த ஊன் இயல்பு தன்னிலே பாவம் அல்ல, ஆனால் ஊன் இயல்பின் நாட்டங்களுக்கு நாம் அதை செயல்படுத்த வேண்டும் என்ற முடிவு எடுக்கும் பொழுது அங்கு பாவமாக மாறுகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த ஊன் இயல்பு நம்மிடமிருந்து நீக்கப்படவில்லை. இதை நாம் கத்தோலிக்க திருச்சபையினுடைய மறைக்கல்வி, அந்த மறைக்கல்வி என்ற அந்த புத்தகத்தில் எண் 405 இதை நாம் காண முடியும். ஆக மனிதனுடைய ஊன் இயல்பு நீக்கப்படவில்லை, ஆனால் கடவுளுடைய அருள் மிக அதிகமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன் இந்த ஊன் இயல்பு நீக்கப்படவில்லை என்பதற்கு இறையாளர்கள் சொல்லுகின்ற அந்த கருத்தாக, நாம் கடவுளுடைய அருளில் சார்ந்திருந்து அதில் வளரவும், புண்ணியங்களில் நாம் ஒவ்வொரு நாளும் பயின்று அதிலே முதிர்ச்சி அடையவும், ஆன்மீக போராட்டத்தை புரிந்து கொண்டு அதில் நம் சுதந்திரத்தை பயன்படுத்தி நாம் கடவுளுடைய அருளை தேர்ந்தெடுத்து நாம் முதிர்ச்சி அடையவும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று இறையாளர்கள் சொல்லுகின்றார்கள். இந்த அகுஸ்தினார் மிக அழகாக சொல்லுவார், போராடாமல் கிறிஸ்துவ வாழ்க்கையில் நாம் போராடாமல், அதாவது ஆன்மீக போராட்டத்தில் ஈடுபடாமல் நமக்கு கிரீடம் கிடைப்பதில்லை என்று சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த ஊனியல் கடவுளுடைய அருளால் நிரப்பப்படும் பொழுது நாம் இறை அருளை பெற்ற மனிதர்களாக மாறுகின்றோம். தீமையை விலக்கி நாம் நன்மை செய்து நல்ல விதையின் வழியாக நல்ல செடியாக நாம் வளர்கின்றோம். ஒரு முனிவர் இதை இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஒரு குரு ஒருவர் தன் சீடர்களிடத்திலே ஒரு சல்லடையை கொடுத்து இதில் நீரை நிரப்புங்கள் என்று சொல்லுகின்றார். சீடர்களும் முயற்சி செய்து பார்க்கின்றார்கள், பல்வேறு விதமான முயற்சியில் ஈடுபடுகிறார்கள், ஆனால் சல்லடையில் நீரை நிரப்ப முடியவில்லை. குரு மீண்டும் மீண்டும் சொல்லுகின்றார், முயற்சி செய்து பாருங்கள், உங்களால் முடியும் என்று சொல்லுகின்றார். ஆனால் அவர்கள் தோற்றுக்கொண்டே போகிறார்கள். நீரை ஊற்ற ஊற்ற அந்த சல்லடையில் இருந்து நீர் அந்த ஒவ்வொரு ஓட்டை வழியாக அது வழிந்து ஓடிக்கொண்டே இருக்கிறது. அப்பொழுது கடைசியாக சீடர்கள் குருவிடம் எங்களால் முடியவில்லை என்று அவர்கள் சொன்ன பொழுது அந்த குரு சொல்லுகின்றார், ஒரு பாத்திரம் நிறைந்த நீர் நிறைந்த ஒரு பாத்திரத்தில் இந்த சல்லடையை போடுகின்றார். சல்லடை முழுமையாக அந்த நீர் நிறைந்த பாத்திரத்தில் மூழ்கி விடுகிறது. அப்பொழுது சொல்லுகின்றார், இந்த சல்லடை இப்பொழுது நீரினால் நிரப்பப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகின்றார். ஆம், அன்புக்குரியவர்களே, இந்த எளிய ஒரு ஆன்மீக கதை நமக்கு ஆழமான பாடங்களை கற்றுத்தருகிறது. நம்முடைய இந்த ஊன் இயல்பு கடவுளுடைய அருளில் நிரப்பப்படும் பொழுது அந்த ஊன் இயல்பு, அந்த பலவீனம் நம்மை ஒருபோதும் வீழ்த்துவிட முடியாது என்றால், கடவுளுடைய அருள் அந்த இடத்துல முழுமையாக நம்முடைய பலவீனங்களுக்கு அப்பாற்பட்டு மேற்பட்ட விதத்தில் அது செயலாற்றுகின்றது. 2 கொரிந்தியருக்கு எழுதியப்பட்ட அந்த திருமுகத்தில் பவுலடிகளார் 12 அதிகாரத்தில் 9 இறைவாரத்தில் மிக நேர்த்தியாக சொல்லுகின்றார், கடவுளிடத்தில் அவர் போராடுகின்றார், எனக்குள்ளாக இருக்கிற இந்த பலவீனத்துடைய முள் அகற்ற வேண்டும் என்று அவர் போராடி அவர் ஜபிக்கும் பொழுது கடைசியாக இறைவனுடைய குரலாக அந்த வெளிப்பாடாக அவர் கொடுக்கப்பட்டது, என் அருள் உனக்கு போதும், உனது வலுவின்மையில் தான் எனது பலம் வெளிப்படும் என்று இறைவனுடைய குரலாக வெளிப்பாடாக அவர் வீழ்த்துவதற்காக அல்ல, மாறாக இறை அருளில் நாம் நிரம்பி இறைவனை என்றென்றும் சார்ந்திருந்து நாம் பலன் கொடுக்கின்றவர்களாக, ஆவிக்குரிய பலன் கொடுக்கிறவர்களாக வாழ்வதற்காக கிறிஸ்து வழியாக நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம், விடுதலை செய்யப்பட்டிருக்கிறோம், அருள் வாழ்வுக்குள்ளாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட ஒரு ஆன்மீக பயணத்தில் நாம் இருக்கின்றோம் என்பதை புரிந்து கொள்வோம். நாம் வாழ்கின்ற இந்த அருளின் வாழ்க்கைக்கு பரிசு என்று உண்டு இருக்கிறது.
அது அறுவடை நாளில், அதாவது இயேசுவை இரண்டாம் மகிமையினுடைய அந்த வருகையின் போது அது நடக்கும் என்று இன்றைய அந்த ஓமை வழியாக நமக்கு சொல்லப்படுகிறது. கண்புக்குரியவர்களை, நாம் இதை கண்முன் வைத்து பவுலரிலா சொல்வது போல, நல்லதொரு போராட்டத்தில் நான் ஈடுபட்டேன், என் விசுவாசத்தை காத்து கொண்டேன், இனி எனக்கென வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த பரிசு எனக்கு இருக்கிறது என்று சொல்வது போல, நாமும் ஆன்மீக அருளை புரிந்து கொண்டவர்களாய் இறைமகன் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கின்ற, அவருடைய பாடுகள் வழியாக கொடுத்திருக்கின்ற அந்த தூய ஆவியானவர் என்றும் அந்த கொடையை நிரம்ப பெற்றவர்களாய் அருளில் வளர்வோம். நல்ல விதைகளாக நாம் மாறி பலன் கொடுத்துக் கொண்டே இருப்போம். நம்முடைய வாழ்க்கையில் களைகளை அகற்றியவர்களாய், தீமையை அகற்றியவர்களாய் இறை அன்புக்கு சாட்சி பகிர்ந்து கொண்டே இருப்போம். இறைவன் நம்மை வழிநடத்தட்டும், ஆசீர்வதிக்கட்டும். ஆமென்.

இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.

0: லவ்தேதுர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை குரல் வழி இறைமொழி மற்றும் ஞாயிறு மறைவுரை சிந்தனை. குரல் வழி இறைமொழி.
2: குரல் வழி இறைமொழி தொடர் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இதில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி நிறைந்த வாழ்த்துகள். அறன் வலியுறுத்தல் என்ற அதிகாரத்திலே நாம் இருக்கின்றோம். குறள் எண் 39 இன்று நாம் பார்க்கின்றோம். அறத்தான் வருவதே இன்பம், மற்றெல்லாம் புறத்த புகழும் இல. அறத்தான் வருவதே இன்பம். அறத்தோடு பொருளீட்டி இன்பமாக வாழ வேண்டும். எல்லாரும் அன்புற்று இன்புற்று ஒன்றித்து வாழ வேண்டும். இவையெல்லாம் தான் இறையாட்சி நெறியினுடைய உள்ளடக்கங்கள். அப்படியெல்லாம் வாழ்வதற்கு இங்கு அறம் வேண்டும். ஏனென்றால் அறத்தான் வருவதே இன்பம். இன்பம் என்பது அறத்தால் வருவதுதான் இன்பம். மேலோட்டமான, பொய்யான, தற்காலிகமான, உணர்ச்சி வயமான சில இன்பங்கள், சிற்றின்பங்கள் படையெடுத்து கொண்டு வரலாம். ஆனால் அவையெல்லாம் இன்பமாகா. இன்பம் என்பது, உண்மையான இன்பம் என்பது, அது அறத்தினால் வெளிப்படுத்தப்படுகின்ற ஒன்றாக இருக்கக்கூடும். அதான் அந்த குறள் கூறுகிறது. அறத்தான் வருவதே இன்பம், மற்றெல்லாம் புறத்த. புறத்த என்றால் அவையெல்லாம் இன்பம் அல்ல, அவையெல்லாம் துன்பம், இன்பத்துக்கு எதிரானது. தற்காலிகமாக அந்த நேரத்தில் உணர்ச்சி வயப்பட்ட சூழலில் அது இன்பமாக தோன்றினாலும் அதன் பிறகு அதை பார்த்தால் அது துன்பமாகத்தான் முடியும். எனவேதான் மற்றெல்லாம் புறத்த. அதோடு புகழும் இல. ஒரு உண்மையான இன்பம் என்றால் அந்த இன்பத்தை துய்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு புகழும் கிடைக்க வேண்டும். ஆனால் புகழே கிடைக்காத அளவுக்கு ஒரு இன்பம் கிடைக்கின்ற ஒரு செயலை ஒருவர் செய்கிறார் என்றால் அங்கு ஏதோ சிக்கல் இருக்கிறது. அறத்தான் வருவதே இன்பம். எனவே இன்று நாம் தீர்மானிக்க வேண்டிய ஒன்று அறம். அறங்கள் இங்கு பெருக வேண்டும். அவற்றின் ஊடாக வருகின்ற இன்பங்கள் பெருக வேண்டும். இன்று ஒரு 500 ரூபாய் செலவிட்டு கதாநாயகர்கள் போன்று எண்ம பதாகைகளில், டிஜிட்டல் பேனர் என்று சொல்கிறார்களே, அங்கு தங்களுடைய படங்களை எல்லாம் பதித்து அதிலே இன்பம் காண்கிற இளைஞர் கூட்டத்தை நாம் பார்க்கிறோம். அரசியல் தலைவர்களுடைய கூட்டத்தை நாம் பார்க்கிறோம். அவையெல்லாம் சிற்றின்பங்கள். ஆனால் உண்மையான கதாநாயகர்களாக இருக்க வேண்டும். தியாகங்கள் செய்து இந்த சமூகத்திற்கான நற்பணி ஆற்றி அதன் அடிப்படையிலே அங்கு உயர்ந்து நிற்க வேண்டும். அவையெல்லாம் தான் அறம். அந்த அறத்தான் வருவதுதான் இன்பம் என்று நாம் பார்க்கிறோம். உங்களுடைய செயலின் பயனை நீங்கள் துய்ப்பீர்கள், அனுபவிப்பீர்கள் என்று நீதிமொழிகள் சொல்வதை நாம் பார்க்கின்றோம். ஆக நாம் என்ன அடிப்படையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறோமோ அந்த அடிப்படையிலான இன்பமோ துன்பமோ அது தொடரும். நமக்கு உண்மையான இன்பம் தொடர வேண்டும் என்றால் அந்த இன்பத்துக்கான அடித்தளமாக அறம் இருக்க வேண்டும். அறத்தை நாம் மீறிவிடக்கூடாது. அறச் செயல்கள் என்பது இங்கு தொடர வேண்டும். எனவேதான் நாம் பார்க்கிறோம், இறைமகன் இயேசு பசியாக இருக்கின்ற பொழுது சாத்தான் வந்து சோதிக்கிறது, கல்லை அப்பமாக மாற்றி என்று. ஆனால் கல் கல்லாக இருக்க வேண்டும், அதை அப்பமாக மாற்றிவிடக் கூடாது. தான் பசியாக இருக்கிறோம் என்பதற்காக அறந்தவரிய ஒரு செயலை செய்துவிடக் கூடாது. அந்த வகையில் நாம் இறைமகன் இயேசு சுட்டி காட்டுகிற அந்த வழித்தடத்தில் நாம் பசியாக இருந்தாலும் கூட அங்கு அறத்தை மீறிவிடக் கூடாது. ஒரு பழமொழி ஒன்று சொல்கிறது, பசி வந்தால் 10 பறந்துவிடும். அது அறநெறியாளர்களுக்கு அல்ல, சாதாரண மனிதர்களுக்குத்தான். பசி வந்தால் என்ன, இறப்பு வந்தால் என்ன, எது வந்தால் என்ன, அங்கு அறம் மீறப்பட்டு விடக்கூடாது. இதை வலியுறுத்துகின்ற ஒரு நாளாக இந்த நாளை நம்முடைய வாழ்க்கை வரலாற்று

0: நாம் பதித்துக் கொள்வோம். நம் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே இந்த அறத்தை வலியுறுத்துகிறவர்களாக திகழ்வதற்கு நாம் முயற்சி மேற்கொள்வோம். எனவே மீண்டும் ஒரு முறை அந்த திருக்குறளை சொல்வதற்கு முயல்வோம். அறத்தான் வருவதே இன்பம், மற்றெல்லாம் புறத்த புகழும் இல. இறைவனுக்கு திருவுளமானால் குறள் வழி இறைமொழி நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம். அதுவரையில் உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கமும் நன்றியும்.
1: ஞாயிறு மறைவுரை சிந்தனை.

கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, நாம் பொது காலத்தினுடைய 16வது ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளாக நுழைகின்றோம். இன்றைய இறை வாசகங்கள், நாம் இறைவனால் ஊன்றப்பட்ட நல்ல விதைகளாக இருக்கிறோம் என்றும், இந்த உலகம் என்பது வயல் என்றும் ஆழமான ஆன்மீக பாடங்களை நமக்கு சொல்லுகின்றன. இந்த உலகத்தை பற்றிய பல்வேறு பார்வைகள் இருக்கின்றன. ஆங்கில எழுத்தாளர் ஷேக்ஸ்பியர் சொல்லுகின்றார், இந்த உலகம் என்பது ஒரு நாடக மேடை. ஒரு போர் வீரனுக்கு இந்த உலகம் என்பது ஒரு போர்க்களம். இதில் எதிரிகளை வெற்றி கொண்டு வெற்றி வாகை சுட வேண்டும் என்று அந்த கருத்து மட்டுமே அவன் கண்முன்பாக இருக்கிறது. ஒரு கவிஞனுக்கு இந்த உலகம் என்பது அழகிய ஒரு புதையல். இயற்கையை நோக்கி அதனுடைய அழகினுடைய வியப்பில் கவிதை வழியாக அதை எடுத்து சொல்ல ஆரம்பிக்கின்றார். ஒரு தொழிலதிபருக்கு இந்த உலகம் என்பது ஒரு வியாபார கூடம், ஒரு வியாபார சந்தை. எப்படி இந்த உலகத்தை சந்தையாக பயன்படுத்தி கொள்ளலாம் என்ற நோக்கில் இந்த உலகத்தை அவர் வியாபார சந்தையாக பார்க்கின்றார். ஆனால் இன்றைய நற்செய்தியின் வழியாக இறைவன் நமக்கு சொல்லுகின்றது, இந்த உலகம் என்பது ஒரு அழகிய வயல் ஆக இருக்கிறது. நம்முடைய இந்த வாழ்க்கை என்பது ஒரு நல்ல விதைகளை போல இந்த உலகம் என்னும் வயலில் நாம் ஊன்றப்பட்டிருக்கின்றோம் என்பதை எடுத்து காட்டுகிறது. அப்படி என்றால் கடவுள் என்பவர் ஒரு விவசாயியாக இன்றைய நற்செய்தியில படம் பிடித்து காட்டப்படுகின்றார். இந்த கடவுள் என்னும் விவசாயினுடைய குணநலன்களை இன்றைய முதல் வாசகத்தில் சாலமோனின் ஞான நூலில் 12வது அதிகாரத்தில் நாம் முதல் வாசகமாக படிக்கின்றோம். எப்படி கடவுளுடைய குணங்கள் என்று விளக்குகின்றன என்று பார்க்கும் பொழுது, கடவுள் நேர்மையுள்ளவராக இருக்கின்றார், எல்லாவற்றிலும் கருத்தாய் இருக்கின்றார், கனிவோடு தீர்ப்பு வழங்குகின்றார், பொறுமையோடு ஆள்கின்றார், பாவங்களிலிருந்து மனமாற்றம் தருகின்றார் என்று அவருடைய கடவுள் என்னும் விவசாயினுடைய குணநலன்களை படம் பிடித்து காட்டுகிறது. ஆம் அன்புக்குரியவர்களே, கடவுள் எல்லாவற்றிலும் கருத்தாய் இருக்கின்றார். ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு விதையும் மீதும் கடவுள் கருத்தாய் இருக்கின்றார், கனிவோடு தீர்ப்பு வழங்குகின்றார், பொறுமையோடு ஆள்கின்றார் என்று நமக்கு சொல்கிறது. இரண்டாவதாக விதையினுடைய தன்மை பற்றி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்துல ஒரு செடிக்கோ ஒரு கொடிக்கோ அந்த விதையினுடைய தன்மை என்பது மாறுபடுவதில்லை. அந்த விதைக்கு உரிய தன்மையின் வழியாக அந்த விதை முளைத்தெழுகிறது, அந்த விதை வளர்கிறது. ஆனால் நம்முடைய வாழ்க்கை என்னும் விதை, அந்த விதையினுடைய தன்மை சுதந்திரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சுதந்திரத்தின் வழியாக நாம் நல்ல விதைகளாகவும் மாற முடியும், அழகியைச் சேர்ந்த தீய விதைகளாகவும் களைகளாகவும் நாம் மாற முடியும். ஏனென்றால் சுதந்திரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இணைச்சட்டம் 30வது அதிகாரம் 15வது இறைவார்த்தை சொல்வது போல, நன்மையும் தீமையும் உனக்கு முன்பாக இருக்கிறது, நன்மையை தேர்ந்து கொண்டால் நீ வாழ்வை பெற்றுக் கொள்வாய், தீமையை தேர்ந்தெடுத்து கொண்டால் நீ சாவை பெற்றுக் கொள்வாய் என்று இறைவார்த்தை சொல்வது போல, இந்த விதைக்குரிய நம்முடைய வாழ்க்கைக்குரிய தன்மை சுதந்திரத்தினால் நிர்ணயிக்கப்படுகிறது. அதாவது நம்மால் கலைகளாகவும் மாற முடியும், நல்ல செடிகளாகவும் மாற முடியும். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் 12வது அதிகாரத்தில் இறைவார்த்தை நமக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறது, உங்களுக்குள் எவ்விதமான கசப்பான நச்சு பேர் முளைத்து தொல்லை கொடுக்காதபடி பார்த்து கொள்ளுங்கள் என்று இறைவார்த்தை நமக்கு சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களே, நாம் சுதந்திரத்தை சரியாக பயன்படுத்தி நன்மையை செய்வதற்காக படைக்கப்பட்டவர்கள், நல்ல விதைகளாக நாம் மாற அதற்குரிய பலன்களை கொடுப்பதற்காக படைக்கப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த நன்மையில் நன்மைக்குரிய அந்த விதைகளாக படைக்கப்பட்டு ஏன் தீமையை நாம் தேர்ந்து கொள்கிறோம் சில நேரங்களிலே என்று ஒரு கேள்வி எழுகிறது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஊன் இயல்பு என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஜென்ம பாவத்தின் விளைவாக பாவத்திற்கு அடிமையாக நாம் மாற்றப்பட்டோம், பாவத்தினுடைய ஆட்சிக்கு உட்பட்டோம், பாவத்திற்கு காரணமான அழகைக்குள்ளுடைய பிடியில் சிக்கிக் கொண்டோம். அதனால் இறை மனித உறவிலே ஒரு விரிசல் ஏற்பட்டது, மனிதனுடைய இயல்பு காயம் அடைந்தது, பலவீனம் அடைந்தது. ஆனால் முற்றிலுமாக
அழிக்கப்படவில்லை. இயேசு கிறிஸ்துவுடைய ஒப்பற்ற பலியின் வழியாக, அவருடைய தூய ரத்தம் சிலுவை வழியாக சிந்தப்பட்டதன் வழியாக நாம் பாவத்தின் ஆட்சியிலிருந்தும் அழகையின் பிடியில் இருந்தும் விடுவிக்கப்பட்டோம். பிரிந்த இந்த இறை உறவில், அந்த விரிசலில் இப்பொழுது ஒரு ஒன்றிப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக நாம் அந்த உறவில் நாம் ஒன்றிணைக்கப்பட்டிருக்கின்றோம் இயேசு கிறிஸ்து வழியாக. இருப்பினும் நமக்குள்ளாக இருக்கின்ற இந்த காயமடைந்த மனித இயல்பு, அதை இறையியலில் சொல்லும் பொழுது ஊன் இயல்பு என்று சொல்லுகிறார்கள், ஆங்கிலத்திலே கான்குபிசின் என்று சொல்லுகிறார்கள். இந்த ஊன் இயல்பு என்பது நம்மிடமிருந்து நீக்கப்படவில்லை. இந்த ஊன் இயல்பு என்பது பாவத்தை நோக்கி நம்மை இழுப்பதாக இருக்கிறது, சிற்றின்பத்தை நோக்கி நம்மை இயக்குவதாக இருக்கிறது, சுயநலத்தை நோக்கி நம்மை இழுப்பதாக இருக்கிறது. ஆக இந்த ஊன் இயல்பு தன்னிலே பாவம் அல்ல, ஆனால் ஊன் இயல்பின் நாட்டங்களுக்கு நாம் அதை செயல்படுத்த வேண்டும் என்ற முடிவு எடுக்கும் பொழுது அங்கு பாவமாக மாறுகிறது. அன்புக்குரியவர்களை, இந்த ஊன் இயல்பு நம்மிடமிருந்து நீக்கப்படவில்லை. இதை நாம் கத்தோலிக்க திருச்சபையினுடைய மறைக்கல்வி, அந்த மறைக்கல்வி என்ற அந்த புத்தகத்தில் N 405 இதை நாம் காண முடியும். ஆக மனிதனுடைய ஊனியல்பு நீக்கப்படவில்லை, ஆனால் கடவுளுடைய அருள் மிக அதிகமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன் இந்த ஊனியல்பு நீக்கப்படவில்லை என்பதற்கு இறையாளர்கள் சொல்லுகின்ற அந்த கருத்தாக, நாம் கடவுளுடைய அருளில் சார்ந்திருந்து அதில் வளரவும், புண்ணியங்களில் நாம் ஒவ்வொரு நாளும் பயின்று அதிலே முதிர்ச்சி அடையவும், ஆன்மீக போராட்டத்தை புரிந்து கொண்டு அதில் நம் சுதந்திரத்தை பயன்படுத்தி நாம் கடவுளுடைய அருளை தேர்ந்தெடுத்து நாம் முதிர்ச்சி அடையவும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று இறையாளர்கள் சொல்லுகின்றார்கள். இந்த அகுஸ்தினார் மிக அழகாக சொல்லுவார், போராடாமல், கிறிஸ்துவ வாழ்க்கையில் நாம் போராடாமல், அதாவது ஆன்மீக போராட்டத்தில் ஈடுபடாமல் நமக்கு கிரீடம் கிடைப்பதில்லை என்று சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களை, இந்த ஊனியல்பு கடவுளுடைய அருளால் நிரப்பப்படும் பொழுது நாம் இறை அருளை பெற்ற மனிதர்களாக மாறுகின்றோம். தீமையை விலக்கி நாம் நன்மை செய்து நல்ல விதையின் வழியாக, நல்ல செடியாக நாம் வளர்கின்றோம். ஒரு முனிவர் இதை இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஒரு குரு ஒருவர் தன் சீடரிடத்திலே ஒரு சல்லடையை கொடுத்து இதில் நீரை நிரப்புங்கள் என்று சொல்லுகின்றார். சீடர்களும் முயற்சி செய்து பார்க்கின்றார்கள், பல்வேறு விதமான முயற்சியில் ஈடுபடுகிறார்கள், ஆனால் சல்லடையில் நீரை நிரப்ப முடியவில்லை. குரு மீண்டும் மீண்டும் சொல்லுகின்றார், முயற்சி செய்து பாருங்கள், உங்களால் முடியும் என்று சொல்லுகின்றார். ஆனால் அவர்கள் தோற்றுக்கொண்டே போகிறார்கள். நீரை ஊற்ற அந்த சல்லடையில் இருந்து நீர் அந்த ஒவ்வொரு ஓட்டை வழியாக அது வழிந்து ஓடிக்கொண்டே இருக்கிறது. அப்பொழுது கடைசியாக சீடர்கள் குருவிடம் எங்களால் முடியவில்லை என்று அவர்கள் சொன்ன பொழுது அந்த குரு சொல்லுகின்றார், ஒரு பாத்திரம் நிறைந்த நீர் நிறைந்த ஒரு பாத்திரத்தில் இந்த சல்லடையை போடுகின்றார். சல்லடை முழுமையாக அந்த நீர் நிறைந்த பாத்திரத்தில் மூழ்கி விடுகிறது. அப்பொழுது சொல்லுகின்றார், இந்த சல்லடை இப்பொழுது நீரினால் நிரப்பப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகின்றார். ஆம், அன்புக்குரியவர்களே, இந்த எளிய ஒரு ஆன்மீக கதை நமக்கு ஆழமான பாடங்களை கற்றுத்தருகிறது. நம்முடைய இந்த ஊனியல்பு கடவுளுடைய அருளில் நிரப்பப்படும் பொழுது அந்த ஊனியல்பு, அந்த பலவீனம் நம்மை ஒருபோதும் வீழ்த்துவிட முடியாது என்றால், கடவுளுடைய அருள் அந்த இடத்துல முழுமையாக நம்முடைய பலவீனங்களுக்கு அப்பாற்பட்டு மேற்பட்ட விதத்தில் அது செயலாற்றுகின்றது. 2 கொரிந்தியருக்கு எழுதியப்பட்ட அந்த திருமுகத்தில் பவுல் அடிகளார் 12 அதிகாரத்தில் 9 இறை வார்த்தை மிக நேர்த்தியாக சொல்லுகின்றார். கடவுளிடத்தில் அவர் போராடுகின்றார், எனக்குள்ளாக இருக்கிற இந்த பலவீனத்துடைய முள் அகற்ற வேண்டும் என்று அவர் போராடி அவர் ஜபிக்கும் பொழுது கடைசியாக இறைவனுடைய குரலாக, அந்த வெளிப்பாடாக அவர் கொடுக்கப்பட்டது, என் அருள் உனக்கு போதும், உனது வலுவின்மையில் தான் எனது பலம் வெளிப்படும் என்று இறைவனுடைய குரலாக, வெளிப்பாடாக அவருக்கு
அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆம் அன்புக்குரியவர்களே, ஊனியல்வு என்பது நம்மை வீழ்த்துவதற்காக அல்ல, மாறாக இறை அருளில் நாம் நிரம்பி இறைவனை என்றென்றும் சார்ந்திருந்து நாம் பலன் கொடுக்கின்றவர்களாக, ஆவிக்குரிய பலன் கொடுக்கிறவர்களாக வாழ்வதற்காக கிறிஸ்து வழியாக நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம், விடுதலை செய்யப்பட்டிருக்கிறோம், அருள் வாழ்வுக்குள்ளாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட ஒரு ஆன்மீக பயணத்தில் நாம் இருக்கின்றோம் என்பதை புரிந்து கொள்வோம். நாம் வாழ்கின்ற இந்த அருளின் வாழ்க்கைக்கு பரிசு என்று ஒன்று இருக்கிறது. அது அறுவடை நாளில், அதாவது இயேசுவை இரண்டாம் மகிமையினுடைய அந்த வருகையின் போது அது நடக்கும் என்று இன்றைய அந்த ஓமை வழியாக நமக்கு சொல்லப்படுகிறது. கண்புக்குரியவர்களை, நாம் இதை கண்முன் வைத்து பவுலரிலா சொல்வது போல, நல்லதொரு போராட்டத்தில் நான் ஈடுபட்டேன், என் விசுவாசத்தை காத்து கொண்டேன், இனி எனக்கென வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த பரிசு எனக்கு இருக்கிறது என்று சொல்வது போல, நாமும் ஆன்மீக அருளை புரிந்து கொண்டவர்களாய் இறைமகன் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கின்ற, அவருடைய பாடகை வழியாக கொடுத்திருக்கின்ற அந்த தூய ஆவியானவர் என்றும் அந்த கொடையை நிரம்ப பெற்றவர்களாய் அருளில் வளர்வோம். நல்ல விதைகளாக நாம் மாறி பலன் கொடுத்துக் கொண்டே இருப்போம். நம்முடைய வாழ்க்கையில் களைகளை அகற்றியவர்களாய், தீமையை அகற்றியவர்களாய் இறை அன்புக்கு சாட்சி பகிர்ந்து கொண்டே இருப்போம். இறைவன் நம்மை வழிநடத்தட்டும், ஆசீர்வதிக்கட்டும். ஆமென்.

இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.